0: போகுது. வைனே
1: வந்தாய் நடமுது நடல இவ்வளவு இது எந்த இது
0: உடக்கலாட கட்டிய நடன்னே அரை கட்டிய நடல உருணாமதான்
1: எக்கலாய்
0: விசி நாமே ஆயிதேன்